ஹயானி ராம அமரனி ஹயானி சல்யாலா சாயோ முஸ்லிமா அசாரி முஸ்லிமோ சலா தத்துமா மா சலாமி வஜமி ஹிலானி வசபி கலாயி வல்மாரி